அர் அகமே கூத்திர பார் பிரமக மிலே சதுகுரு லாக வசீட்டா ஜின் குர் பஜன சுகா நே ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மானமுக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன மிலாவோ குர் சாது காஸ் கரட சதுமுக லீட்டா ஜன் நான் குர் கேலாலே குல்லே லாக சங்கத தரு